பத்துடின்னா பறக்கொய் அகாடி ஸ்ரீஹாத்துடின்னா பனைக்கோ சப்பஹராலையோ சாத்தி மேரோ